ஜந்தர் பத்திர ரூபன பெக்கானே திரு சாத் கேட்டால் சந்த சங்க ஹேத கர்ண சுனக்காவுக்கு நிந்தா சுத்தான புஷ்கோமந்தா குரு பிரதாபிக்கா பர ரேமன் கீபாசனம் தேட்டராய் இந்திரி ஜல்பந்தோ தேராதனான கோடுமதி குவசா பரச வேசனோ சோஜசி பரசோ பிரசன்ன பிசன் கி மாயா தேவை பெண்ண கரம் கருத்தோ என்ன கரம் தஸ்மே வேசனு கா நிர்மல் தரம் காவு பல் கீச்சானி பாச்சே கேவல் பகத்து கீர்த்தன்.

கேட்டா சகரி சிருஷ்டி காய அச்சம்பவ ஆஜுகா சுரூப சுயம்பவ அபரட்சா மேரி தும் கரோ சிகுபார் அசிக் சங்கரோ துஷ்ட ஜிதே உடவா துத பாத்தா சகல மலேஷ் கரோ ரணகாத்தா ஜே ஆசத் உஜத்தாவ சரணி பரே தின்கே துஷ்ட துகிதவ மரே புர்க ஜமன் பக பரே திஹாரே தின்கே தும் சங்கட சபட்டாரே ஜோ கல் கோ இக்பார் தியாஹே தாக்கே கால் நிகட் ந அஹே ரச்சா ஹோயே தாயே சப கல்லா துஷ்ட அரிஷ்ட டரே தத் கல்லா கிரேபா திருஷ்ட தன ஜாஹே நே ஹர் ஹோ தாக்கே தாப் தனுக் மே ஹர் ஹோ ரித் சித் கர்மோ சப ஹோய் துஷ்ட சா ஷவ சகே ந கோய் ஏக பார் ஜன் துமே சம்பாரா.